சுபத்காரி கோமல் குளிர் மாறி சொர்ணவும் உள்ளத்தில் கர்வம் சூடுந்த சொத்துகாரி அவளெண்டே மூளிப்பாட்டேற்று பாடி அது கேட்டு ஞானும் மறந்து பாடி.

மம்மது காக்கடை கோட்டான் இது நாட்டில் முழுவன் பாட்டான் கண்டம் வெச்சொரு கோட்டான் பண்டே கிட்டிய கோட்டான் மம்மது காக்கடை கோட்டான்.

பிடிச்சுக்கொள்ளான் வந்தான் நின்னே கசாப்பு செய்யும் மூச்சே. இது கண்டம் வெச்சொரு கோட்டானு, பண்டே கிட்டிய கோட்டானு, மம்மது காக்கட கோட்டானு.

தங்க தரிவள இழகி நின் பின்னில் தரளிதகள் சங்கல்ப சுஷமகள் சாமரம் வீசி தங்க தரிவள இழகி நின் பின்னில் தரளிதகள் சங்கல்ப சு